அசுத்தமான காரியங்களை எல்லாம் அழித்து நாம் அச்சிஷ்டவர்கள் ஆவதற்கு தடையாக இருக்கிறார். மாதாவை அணுகிச் செல்ல நமக்கு தடையாக இருக்கிறார். ஆகவே சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி பெறுவதற்கு மரியாய் மாசத்த இருதயத்தை தான், அந்த பக்தியை தான் மாதா பயன்படுத்த விரும்பினார்கள். ஆகவே மாதாவினுடைய இருதயம் வெற்றி பெற வேண்டுமா? இந்த பக்தி முயற்சி உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும், மக்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த காலத்தில் இப்போது தேவையான பக்தி முயற்சி இது என்பதை மாதாவை தெரிவித்த காரணத்தினால் மாதாவை பற்றிய பக்ன பல பக்தி முயற்சிகளை விட இது எவ்வளவோ முக்கியம் வாய்ந்தது. மாதா கடவுளுக்கு இணையாக இருக்கின்றவர்கள் என்பதை எப்போது நாம் கண்டுபிடிக்கிறோமோ அப்போது அந்த சாத்தான் மாதாவினால் நசுக்கப்படுவான். மரியாய் மாசத்த இருதய பக்தியிலே இப்படி சாத்தானை மாதா நசுக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை நாம் பயன்படுத்துவதற்காகத்தான் இப்படி முதல் சனிக்கிழமை தோறும் இங்கே கொடுக்கிறோம். இந்த வெற்றி எப்போது வரும், எப்படி வரும் என்றெல்லாம் மாதா பாத்திமாவில் சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை ஆண்டவர் லூசியாவுக்கு தோன்றிய போது, அது 1936 மே மாதம் 18 இரவு 11 மணிக்கு 12 மணி வரையிலும் மாதா தேவாலயத்தில் லூசியா நற்கருணைக்கு முன்னால் ஆராதனை செய்வதுண்டு. அப்போது ஆண்டவர் அவளுக்கு காட்சி அளித்தார். அப்போ அவருடைய ஆன்மகுருவார்கள் கேட்ட ஒரு கேள்வி ஆண்டவரிடம் அவள் கேட்டார், ரஷ்யாவை உலக மேற்காண்மார் எல்லாரும் சேர்ந்து பாப்பானவருடன் மரியாதை மாஸ்டருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை மாதா சொல்லியிருப்பதன் காரணம் என்ன? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார், அப்படி உலகமெங்கிலும் உள்ள எல்லா மேற்காணிமார்களும் திருச்சபையின் சார்பாக இந்த அர்ப்பணித்தலை செய்யும் போதுதான் மரியாய் மாசத்து இருதய வெற்றியை திருச்சபை முழுவதும் அங்கீகரித்துக் கொள்ளும் என்பதற்கு அது அடையாளமாகும். அப்படி மரியாய் மாசத்து இருதய வெற்றியை திருச்சபை இந்த அர்ப்பணத்தின் மூலம் அங்கீகரிக்கும் போது சாத்தானின் தலையை நசுக்கி மாதா வெற்றி பெறுவார்கள். அப்படி வெற்றி பெறக்கூடிய நிகழ்ச்சி வரும்போதுதான் திருச்சபையிலும் உலகத்திலும் பீடித்திருக்கின்ற சாத்தானுடைய தீவினைகள் எல்லாம் அகற்றப்படும். அதன் பிறகு உலகிற்கு ஒரு விசுவாசத்தின் காலம்